0: ஜாகிட்டு ஹோய் ஹோய் தாத்தாலா இல்லடியே ஹோய் தாத்தாலா நல்ல பீல் ஹோய் தாத்தாலா பாட்டுக்கு ஹோய் தாத்தாலா அஜிஞாதே ஹோய் தாத்தாலா ஐயோடையே ஹோய் தாத்தாலா ஏ குப்னும் ஹோய் தாத்தாலா மூராலா ஹோய் தாத்தாலா காக்கு பூலே ஹோய் தாலா இல்லை தன் வாய் ஹோய் தாத்தாலா லிட்னே ஹோய்
1: Pala merah untuk kuku lebih tinggi. Tapi Datuk jangan marah. Kalau salah silap, mintalah ampun diri. Selamat mendengar pada lagu-lagu tradisional. Dengarlah ACFN.